வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. எக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம். ஜெயமே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாளிகைகளிலே வழி நடத்தின சகோதரர் கிங்ஸ்லி அவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஒரு முறை மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நாம் அழைத்திடும் பொழுதெல்லாம் நம் அருகிலே வந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் அந்த ஆண்டவரை அழைத்து அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் அருமை சகோதரி மார்கரெட் சாம் சுதாகர் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பிள்ளைகளே, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்று சங்கீதம் 46:9 வாசிக்கிறோம். யாழ்ப்பாண பகுதிக்கு நான் சென்றிருந்த போது போரின் விளைவால் ஜனங்களின் வேதனையை நேரடியாக காண முடிந்தது. அந்த இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். ஸ்ரீலங்காவின் சமாதானத்திற்காக கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா?

லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியே வழிநடத்த தெரியலே.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நான் நம்மை சோதரிக்கிற சான். பரிசுத்த ஆவியானவரே, அந்த அபிஷேகத்தின் வல்லமைக்கா நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிறப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மௌனம் கொண்டு நீங்கள் செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக. இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சொத்துரிக்கிறோம், பெரிய காரியம் செய்யும். அன்பு இசை டைரக்டர் தினகர் ஐயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது, இயேசுவ மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9444316349.
2: வேர்ட் ஆஃப் த லார்ட் ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட் 119 சேமாத்தம்மன் நகர், 3வது செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926. அலைபேசி எண் 9677-8778.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: மகிழ்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தியிருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.

இதயத்தோட கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதன்.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

நம்மை காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! செற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். செற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய நாவிலே அவரை பாடும் பாடல்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா!

இருங்கள். அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்து விதமாய் ஆசீர்வதித்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும், எங்களை நீர் நடத்தி செல்லும்.

0: ஒன்று அருளப்பர், நான்கு பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
1: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்களாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, த வேர்ட் ஆஃப் காட் இட் சேஸ், பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங்.

தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க. இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் தேங்க்யூ ஜீசஸ்.

கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are

0: இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால், உம்மில் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒரு வேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen. He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kartar vaithirukkar, karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. Avarudaiya kiruba mathra irundhal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila solunga, aandavare

எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர்.

சக்தி. ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான்றான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஹி இஸ் தி வே, தி ட்ரூத் அண்ட் தி லைஃப்.

தேவன் பெரிய காரியங்கள் நடக்கும், செய்ய வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவனின் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

faithful and just. He is looking at each and every one of you who needs a miracle. பாடலை பாடும் பொழுதே ஒருவேளை நீ படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கலாம், யாருமே இல்லாத போதில் இருக்கலாம், ஒருவரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி இருக்கலாம். இப்பொழுது இந்த பாடலை பாடும் பொழுதே

0: testify in the coming week. வருகிற வாரம் நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus' name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன்

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே

நன்றி. ஆதியாய் அந்தமாய் அல்பாவாய் உமேகாவாய் நாதியாய் என் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி. அருகினில் வந்தேனே நான் என ஆசீர்வதி.

சங்கீதம் 115 மூன்றில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன், மீட்புக்காக நன்றி கூறுவேன். நன்றி கூறுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

இருந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவரோடு கூட சேர்ந்து. ஒருவேளை நீ தனிமையிலே தவித்து கொண்டிருக்கலாம். என் அப்பாவின் கிருபை உன்னை தாங்கும் மகளே, என் அப்பாவின் கிருபை உன்னை வழி நடத்தும், என் அப்பாவின் கிருபை உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டு இருந்த பொழுது தங்களுடைய விடுதலைக்காக பாடப்பட்ட சங்கீதம் திருப்பாடல் தான் 126வது திருப்பாடல். இந்த திருப்பாடலை பாடி நாமும் விடுதலை பெறுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். பாடி விடுதலை பெறுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி செய்தே ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்கிற குடும்பங்கள் ஆசிரியக்கப்படட்டும், வியாதிகள் பலவன மாறட்டும், அவருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்தத்தால் கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் செய்கிறோம் பிதாவே.
2: வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட நம்மிடத்தில் ஒரு நாள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123.

தொடர்ந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் த லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கமழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடிச் சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா. என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனு கேட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நிறைவானவர்.

உங்களோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பெருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடியாததும் சத்தியமாக

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறத பாருங்கள். சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே. எங்கள் சாபத்தெல்லாம் தலையில் சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டப்பா?

0: அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம், ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றித் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபை, உம் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹalleluya. Oh, we thank you so much for your grace, our master. Gracious Father. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அப்படியே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது. என்னை வழி நடத்தின

கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிற கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்துகிற கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்துகிற கிருபை மேலானதே, என்னை வழி நடத்துகிற கிருபை மேலானதே.

ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானது அல்லவா? என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானது அல்லவா? நான் இருப்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாணவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 136 ஏசையா 53 உள்ள பகுதிகளை நந்தி பாடலாகவும் ஆராதனை பாடலாகவும் பாடி இறைவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும், ஏராளமான பணத்தை தாராளமாக அருளி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர்கள். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகவும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம்.

உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியருளும். இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக உம்முடைய கரம் தோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 10ஆம் மாதம் 1ஆம் தேதி கார்த்திகை மாதம், இன்னைக்கு வேணும் ஐப்பசி மாதம் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கும். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாறுவோரே அதே வேளையில் இணைந்து ஜபம் செய்ய இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனங்கள், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களில் எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக. ஆமேன். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுவோம் என்று கூறப்பட்டிருக்கிற அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். கத்தரண்டை எல்லா ஜபங்களையும் ஒப்புவிப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 அழகம் 15, எசேக்கியேல் 27 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், லூக்கா 24 புதிய ஏற்பாட்டிலிருந்தும் கத்தர்தாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 20:15 எடுத்து வரப்பட்டது. அந்த வகையிலே வாசியுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வகையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, அதிகால வழியிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்ட்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி சிஸ்ரியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதிலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை வழி நடத்த எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்யவேதி திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். எல்லோரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அபிஷேக ஆராதனை கூட கடந்து சென்று ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்த ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடமும் படைப்போம். தேவ ஊழியர் வழி நடத்துவார். பிரைசல் ஓட்டமா ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடமும் படைக்கிறோம். வழி நடத்துங்களமா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்க

ஹாலேலூயா. கர்த்தருங்கள் மேய்ப்பராயிருக்கிறீர்கள். நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை அப்பா. பிதாவே ராஜா, எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிற தெய்வம் நீங்க தான் ஐயா ராஜா. நீங்கள் எங்களுடைய மேய்ப்பரப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களை ஆத்துமாவை தேற்றி உம்முடைய ராமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளை நடத்துகிறவரப்பா. நாங்கள் மரணையிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கள். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய கோல் உங்களை தடி எங்களை தேற்றுகிறது. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை நெய்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி நிரம்பி நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களை பின்தொடர்கிறது. நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நடித்த நாட்களால் நிலைத்திருக்கிறோம். ஹாலேலூயா. தகப்பனே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை

ஹாலேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் ராத்திரி வேளையிலே பேசின ஒரு வார்த்தை, ஹாலேலூயா. அங்கே ஆதியாகமம் 31 யாக்கூபு சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் என்றால், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை பூட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை பூட்டது. ஹல்லேலூயா. இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், பகைவன் எதிராளி சொல்லுகிறான், பாருங்கள், புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. அதாவது பாருங்கள், நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. இந்த எதிரியான லாபான் யாக்கோபை 10 வஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. வஞ்சித்தது மட்டுமல்ல பாருங்கள், அதாவது சொந்த மாமன், அதாவது அவனுடைய மனைவிகளுடைய சொந்த தகப்பன். ஆனால் அவன் பாருங்கள், இந்த யாக்கோபை ஏமாற்றினது மட்டுமல்ல, அவனுடைய தன்னுடைய பிள்ளைகளையே அவன் ஏமாற்றுகிறான், தன் சந்ததியே ஏமாற்றுகிறான். ஆனாலும் கூட அவன் யோசித்தான், புள்ளி உள்ளவைகளும் அங்கே கலப்பு நிறமானவைகளும் எப்படி அங்கே அது குட்டிகளை போடும், அது அந்த காரியத்திலே அது எதிரான காரியம், அந்த குட்டிகள் போடுவதற்கு எதிரான காரியம், அப்படிப்பட்ட குட்டிகள் போடுவது அரிதாயிருக்கும். நம்முடைய ஊர்லயும் பாருங்கள், எங்களுடைய வீட்டிலே நாங்கள் இருந்த சிறு வயதில இருக்கின்ற வழியிலே ஆடு, ஒரு ஆடு இருந்தது, அதுக்கு 2 குட்டிகள் இருந்தது. அதிகமா நான் பார்த்துக்கிறேன், 2 கருப்பு குட்டிகள், 2 கருப்பு குட்டிகள் போட்டிருக்கும். ஆனா இவன் சொல்லுகிறான், புள்ளி உள்ளவைகளும் சம்பளமாயிருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது கலப்பு நிறமானவர்களும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன பொழுது அந்த குட்டிகள் எல்லாம் அப்படியே போட்டது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் பட்சத்திலே இருக்கிறான், நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தான். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாயிருக்க கண்டேன். அதாவது சிலவளை யோசிச்சிருக்கலாம், யாக்கூபு கூட யோசிச்சிருக்க, அவன் சொல்லுகிறானே இது ஒரு அரிதான காரியம், எப்படி அந்த அந்த ஆடுகள் எல்லாம் புள்ளிகள் உள்ள ஆடுகள், புள்ளிகள் உள்ள குட்டிகளை போடும், கலப்பு நிற குட்டிகளை போடும். இதைத்தான் தேவன் ராத்திரி வேளையில் என்னோடு பேசினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ராத்திரியில நீங்கள் படுக்கின்ற விலையிலே, தூங்குகின்ற விலையிலே, இந்த மனதில் எழும்புகின்ற காரியங்களை நாங்கள் உதறி தள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ விதமாக தேவன் பேச முடியும், சொப்பனத்திலே பேச முடியும், அது மட்டுமல்ல இது ஆவியிலே பேசுவது. நீங்க என்ன உன்னத பாட்டிலே சுலமித்தியால் சொல்லுகிறாள், நான் நித்திர கொண்டேன் என் ஆவி விழித்து கொண்டது என்று. அதுபடினால் நாங்கள் சரீரம் நித்திர கொண்டிருக்கலாம், ஆவியோடு தேவன் ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. அதுபடினால் பாருங்கள், அதுக்கு பிற்பாடு ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பரத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, சில வேளை யாக்கோபு யோசித்திருப்பான், எப்படி இது குட்டிகள் போடும், எப்படி இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அவன் யோசித்திருக்கலாம். ஒருவேளை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தான் நமக்கு எதிரான காரியங்களை வைத்து நிர்ணயம் பண்ணி கொண்டாலும், சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சூழ்நிலைக்கேற்ப யோசித்தாலும் கூட, ஆனா ஆண்டவர் பாருங்கள், அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாயிருக்க கண்டேன். அப்போ சொப்பனத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் ஏழுதரம் விழுந்தாலும் கூட அவன் எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைய தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொரியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களா இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன்,
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனைய பண்ணின பெத்தெல்ல உனக்கு தரிசனமான தேவன் நான் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். ஹாலேலூயா. அதுக்கு பிற்பாடுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், ஏறெடுத்து பார். ஹாலேலூயா. ஏறெடுத்து பார்க்கின்ற வேளையிலே ஹாலேலூயா அங்கே தரிசனத்திலே அவன் காண்கிறான். நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே தேவன் எதை சொன்னாரோ அதை நாங்கள் காண வேண்டும். ஆபிரகாமுக்கும் தேவன் சொன்னார், ஹாலேலூயா, எழுந்து எம்மட்டும் நடந்து திரியுமோ அவ்வளவு தூரம் அங்கே பாருன்னு சொல்லி சொன்னார். ஹாலேலூயா. அதே போல எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததியார்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்திலே நிற்கிறார்கள், தேவனை தரிசிக்கின்றார்கள். எங்களுடைய ஆலயத்திலே ஆத்துமாக்கள் நான் தேவன் நிரப்புகிறார். எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறது. ஹாலேலூயா. தேவன் எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறார். ஹாலேலூயா. நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த குட்டிகள் எல்லாம் போட்டது. இவையெல்லாம் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தன்னுடைய மனைவிமார்களுக்கு இவன் சொன்ன காரியம். ஆனபடினால் தான் பாருங்கள் அவன் அங்கே 30 அதிகாரத்திலே பார்க்கின்ற வேளையிலே அவன் என்ன செய்கிறான் அங்கே. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னே வாதுமே அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டிய உரித்து நான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் வரும் கால்வாய்களின் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பேன். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹாலேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு ஆசீர்வாதங்களை அங்கே வழி நடத்துகிற காரியமாயிருக்கிறது இருதயத்தின் நிறைவினால். ஹாலேலூயா. இருதயத்தின் நிறைவினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே நிரப்பி இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நீர் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் ஐயா ராஜா அப்பா ஆண்டவரே, புள்ளி உள்ளவர்களும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவர்களும் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. ஹாலேலூயா. தேவனே, நீர் யாக்கோபோடு கூட இருந்தது போல இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே, தேவன் யாக்கோபோடு கூட இருந்தீரப்பா ராஜா. தகப்பனே யாக்கோபு, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஆண்டவரே, தான் நடந்து வந்த வேளையிலே வனாந்திர வெளிகளிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய தரிசனத்தை அவன் கண்டானப்பா ராஜா. நீர் அவனோடு பேசினீரப்பா ராஜா. தகப்பனேயும் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேவனிடத்தில் அவன் பொருத்தனை பண்ணி கொண்டானப்பா ராஜா. அதே போல ஆண்டவர் ஆகிய தகப்பனே ராஜா, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை ரத்தத்தினால் ஆண்டவரே மீட்டு கொண்ட ஜனங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே, அவர்களை நீர் மீட்டு கொள்ளும்படி செவிக்கிறோம். என்ன காரியங்களுக்கூடாக உம்முடைய ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்களோ ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே தேவனே, உபரி பில்லுகள் கட்டுவதற்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஆண்டவரே தகப்பினி, உம்முடைய ஜனங்கள் என்ன நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, என்ன தரிசனத்தை அவர்கள் தங்களுடைய நினைவிலே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி செவிக்கிறோம். யாக்கோவின் தேவன் வேறு, நம்முடைய தேவன் வேறு அல்ல ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்களை நீர் ஆதரிக்கும்படி செவிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்க சந்திக்கும்படி செவிக்கிறோம். யாக்கோபு ஆண்டவரே கோலும் தடியுமாக ஆண்டவரே ஜோர்தானை கடந்து சென்றார். அவனை ரெண்டு பரிவார கூட்டங்களாய் நீர் மாற்றின தேவனப்பா ராஜா. உம்முடைய ஜனங்களை ரெண்டு பரிவார கூட்டங்களாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஆண்டவராகி தேவனே அப்பா, புள்ளி உள்ள புள்ளிகள் உள்ள குட்டிகள் பிறக்கும் சொல்லி
ஆண்டவரே தேவனே தகப்பனே அவன் சொன்ன பொழுது அப்படியே நடந்ததப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஐயா ராஜா உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறார்கள் அப்பா. ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போறானப்பா ராஜா. தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்துல ஓடி போகிறது, வியாதிகள் இயேசுவின் நாமத்துல ஓடி போகிறது, நிந்தர்கள் அவமானங்கள் இயேசுவின் நாமத்துல ஓடி போகிறது, ஆண்டவரே குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறதப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே பிள்ளைகளுக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறது ஐயா. ஆண்டவராகிய தேவனே வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறதப்பா ராஜா. ஆண்டவரே தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஓடி போகிறது. ஹாலேலூயா. தீர்த்திடும் கிருபையும் உயிர்ப்பிக்கும் கிருபையும் விலகாது மாறாது கிருபை. காலதோறும் கிருபைகள் புதிதாயிருக்கிறதப்பா. உம்முடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே ஐயா ராஜா கிருபை கிடைத்ததே நோவாவுக்கு. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா கிருபை கிடைக்கும்படி செதுக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாமை ஆதரித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆதரித்த ஆண்டவர், யாக்கோபை ஆதரித்த ஆண்டவர், திருவரே உம்முடைய பிள்ளை

தயவு அளவிட முடியாதயாக்கம் உம் தயவு அளவிட முடியாதயாக்கம் உம் தயவு அளவிட முடியாதயா மகா மகா பெரியது உம் இரக்கம்

உம் தயவு அளவிட முடியாதையா, மகா மகா பெரியது உம் மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஹல்லேலூயா தகப்பனே, ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா, தகப்பனே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா, சோத்திரிக்கிறோம் தகப்பனே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஆண்டவரே தேவனே பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே தேவனே, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போர் சோதிக்கப்பட்டும் ஆண்டவரே தேவனே நமக்கு உதவி செய்கிற அங்கே பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை சேரக்கடவும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் தூக்கி விடுகிற தேவனப்பா, ஒரு கரத்தை பிடியும் ஆண்டவரே, தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா தாவீது சொல்லுகிறார், ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தர் என்னை தூக்கி விட்டார் என்று. ஹல்லேலூயா ஆண்டவரே, வெள்ளங்களும் அலைகளும் ஆண்டவரே, திரண்ட தண்ணீரும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை தணிக்க முடியாத பாராச்சா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. தாவிதை போல ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும் ஆண்டவரே, உம்முடைய சந்ததிகளை தூக்கி விடும் ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தேசங்களில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் காண்கிற தேவன் அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணுமே ஆண்டவரே. ஆண்டவரே தேவனை வெள்ளி ஒடித்து நானே முறித்து விடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா ஆண்டவரே, ஒருவருக்கு விரோதமா ஒருவர் ஆண்டவரே சண்டை பண்ணாதபடி, யுத்தங்கள் வராதபடி ராஜ்யங்களை ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், மிடில் ஈஸ்ட் பகுதிகள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் யுத்தம் அமர்ந்திருப்பதாக ராஜா, காற்றையும் கடலையும் அடக்கின ஆண்டவர் அல்லவோ ராஜா. ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீர் நிறுத்துமே ஆண்டவரே, நிறுத்துமே ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. அப்பா பிதாவே உடைய கரத்துல ஐயா எங்களை தாக்கி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தையும் உம்முடைய கரத்திலே ஐயா கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்திலே உம்முடைய அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே இலங்கை தேசத்தை ஆண்டவரே தேவனே, அப்பா உடைய வல்லமை உள்ள கரம் தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற அதிகாரங்கள் ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா இலங்கை தேசத்திலே இருக்கிற மனுஷ அதிகாரங்கள் துரத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால ஐயா ராஜா ஆண்டவரே அடங்கி போகணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. சத்துடைய வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே முறியடிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. தகப்பனே ஆண்டவரே தேவனே, யாழ்ப்பாண பிரதேசங்கள் ஆண்டவரே, வடமராட்சி பகுதிகளப்பா ராஜா தேவனே. அப்பா அதே போல ராஜா தேவனே, முல்லைத்தீவு கிளிநொச்சி ஆண்டவரே தேவனே, தகப்பனே எத்தனையோ பகுதிகளப்பா ராஜா. ஆண்டவராய கத்தாவே ராஜா, தகப்பனே அன்றாத புறங்கள் மாத்தளை ஆண்டவரே. அப்பா கரையோர பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பட்டணங்கள், தெரியாத பட்டணங்கள், கொழும்பு பகுதிகள், மத்திய பகுதிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு ஆண்டவரே முடிவில்லையே அப்பா ராஜா. அவைகள் ஆண்டவரே தேவனை காலதோறும் புதியவர்களாயிருக்கிறபடியாலுமே சோத்தரிக்கிறோம் ஐயா. இரக்கத்தின் பிதாவே இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே, அமெரிக்காவுக்கும் கனடா

0: எல்லாருக்கும் இருக்கிற அந்த டேரண்ட் பிரச்சனையில இருந்து ஆண்டவரே அவர்களை நீங்க விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ட்ரம்மோடு நேரிடப்படவிடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல ராஜா, ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே தன்னிறவை காணும்படி செவிக்கிறோம், தன்னிறவை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே, தன்னிறவை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே உடைய திருவுள்ள கரத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே தகப்பனே, ஒவ்வொரு தேசங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே, அப்பா தேசத்தின் அதிபதிகள் தங்கள் தேசத்துக்கு என்ன தேவை என்பதே ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே, அப்பா அதை உருவாக்க நீர் கிருபை தரவிடமா செபிக்கிறோம். கைத்தொழில்கள் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படுவதாக ஆண்டவரே. தரிசு நிலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா தேவனே, ஆண்டவரே தரிசு நிலங்கள் ஆண்டவரே தேவனே எல்லாம் பண்படுத்தப்படுவதாக, விருட்சங்கள் காய்கள் காய்ப்பதாக ராஜா, ஆண்டவரே பயிர்கள் விளைவதாக ராஜா, ஆண்டவரே தேவனே. இந்த மாரி காலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா ராஜா தேவனே. இந்த மாரி காலத்திலே ஐயா ஒவ்வொரு தேசங்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் நிலைகளில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா தேவனே. தகப்பனே ராஜா, அலைகளை இம்மட்டும் இரு என்று சொல்லி ஆண்டவரே அலைகளின் பெருமைகளை அடக்குற தேவனப்பா ஆண்டவரே. கரையை விட்டு தாண்டாதபடி அலைகள் கடல்கள் எல்லாவற்றிலும் ஆண்ட நீர் நிலைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினா நாங்க கட்டளையிடுகிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த விண்டர் காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் உடைய கரமங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். காலை நேரத்திலே புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் ஆசீர்வாதங்களோடு, வார்த்தைகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் இச்சித்தமானால் நாளை காலை வேளையிலே இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவதாக. குடும்ப காரியங்களிலும் எல்லா வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள், சபை ஊழியர்கள், சபை மெம்பர்ஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து அனுகூலமான எல்லா காரியங்களையும் அனுகூலமாக வழிநடத்தி தருவாராக. புதிய மாதத்திலும் ஆசீர்வதித்து தருவாராக. பலத்து அறுவடியை கட்டளையிடுவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்புவோமாக. நாளை காலை வேளையிலே நேரடி ஒளிபரப்பில் இணைவோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஆசீர்வதித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆராதனை வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். வழிநடத்தினார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்று முதலாம் தேதி, பத்தாம் மாதம் முதலாம் தேதி, ஐப்பசி மாதம் 2026 அக்டோபர் மாதம் முதலாம் தேதி 2026 இணைந்திருக்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் பத்தாவது மாதத்திலும் இன்னைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 25 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 1 நாளாகமும் 15, எசேக்கியேல் 27 பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும், லூக்கா 24 அதிகாரம். இவற்றை குறித்து வைத்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றைய நாளிலே இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம், இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் நேற்றைய நாளிலே ஒரு அசம்பாவிதம் நடந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்காவிலே ஐநா கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற ஈரானிய தலைவர்கள் போக முடியாதபடி அவர்களுக்கு விமான போக்குவரத்தை நிப்பாட்டி இருக்கிறார்கள். அதாவது ஈரானுக்கு விமானங்கள் போக முடியாது, அங்கிருந்தும் வெளியிலே போக முடியாதபடி இருக்கிறபடியால் அவர்கள் இங்கு தங்கியிருக்கின்ற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய விமானம் புறப்படாவிட்டால் உங்களோட விமானத்தை நாங்கள் தடுப்போம் என்று காலையிலே சொன்னார்கள். மாலையிலே இஸ்ரவேலுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு விமானத்தை அவர்கள் கடத்தி அதை மோதப்பண்ண செய்துகிற ஒரு காரியம் நடந்தது. ஆனாலும் கத்தர் அந்த 180 பேரையும் காப்பாற்றினார். ஆமேன். இஸ்ரவேலுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒன்றும் வாய்க்காதே போம். ஆமேன். 180 பேரை கத்தர் காப்பாற்றினார் நேற்றைய நாளிலே. நீங்கள் அறிந்தபடி அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு விமானத்திலும் ஒரு 2 CIA ஏஜென்ட்ஸ்கள் இருப்பார்கள். அந்த 20 அந்த 9/11 அந்த பிரச்சனைக்கு பிறகு இருப்பார்கள். அதே போல இஸ்ரவேலின் விமானங்களிலும் மொசாட் ஏஜென்ட்ஸ் இருப்பார்கள். இஸ்ரவேலிருந்து வெளிப்படுகிற இஸ்ரவேல் விமானங்கள், இந்த விமானங்களில் இந்த விமானத்திலே அதிர்ஷ்டவசமாக 2 பைலட்ஸ் இருந்தார்கள். இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா பைலட்ஸ் இருந்தார்கள், ஒருவர் ரஷ்யன் ஒருவர் உக்ரைனியன். அவர்கள் இதை தடுத்து நிறுத்தி அந்த விமானத்தை பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்கினார்கள். கத்தர் ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஆமேன். கத்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகால வேளையிலே சௌரி டொலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிஸ்ரியாமான் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி சுஜாதா ஆனந்தராஜ் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும், இரவு வேளையிலே பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுலை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே மாலை வேளையிலே முதலாக பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சேடமாக உலக நாடுகளுக்காக, இஸ்ரேலுக்காக, அமெரிக்காக்காக, கனடாக்காக, உக்ரைனுக்காக, ரஷ்யாக்காக, ஈரான் தேசத்துக்காக, அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்கும் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தின் இந்த மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் இணைந்த சௌரி அருந்ததி அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா
0: பிரைசலோட்டனா
1: ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துகிறது. ஆமென். காட் பிளஸ்.
0: ஆமென். ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன் நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கல்லிடுவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனத்திலே, அங்கு மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், மழையும் பனியும் உருவாக்கப்பட்ட தேவனுடைய நோக்கம் அங்கு நிறைவேறுவதற்காக, நிறைவேறுவது போல தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை தேவனிடத்தில இருந்து அவருடைய தீர்க்கதரிசிகள் உன்னாவுக்கூடாக வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய சித்தத்தை செயல்படுவதற்கு இது உலகத்துக்கு வந்திருக்கிறது, இந்த தேவனுடைய வசனம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒபாமா 32:2 மலையானது இளம் வயிறின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிர்கள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்படியே அந்த தேவனுடைய வசனம் எங்களுக்குள்ளே அங்கு பனியை போல அல்லது மலையை போல இறங்கும் போது அது தேவனுடைய வல்லமைய நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ள கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதிலும் அதோடு அங்கு சங்கீதம் 72:6 சொல்லப்படுகிறது, புல் அறுப்புண்டு அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போல பூமியை நினைக்கும் தூரலை போலவும் ஆண்டவர் இறங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், புத்துணர்ச்சி ஊட்டும் மழை போல தேவனுடைய ஆசீர்வாதம், அதுவும் கிறிஸ்துவினால் அவருடைய ஆளுகையினால் எங்களுக்குள்ளே வருகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதிலே மீகா 5:7 சொல்லப்படுகிறது, யாக்கோவிலே மீதியானவர்கள் கத்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையை போல அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளும் அநேக ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் தேவனுடைய மழையை போல, மழை எப்படியாய் இறங்கி வருகிறதோ அப்படியாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர் மேல அப்படிப்பட்ட அபிஷேகமும் ஆசீர்வாதம் இறங்கும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இது இப்படியா இருக்கிற காரியம் என்னென்று சொன்னால், முழு இயற்கையும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவருடைய சித்தப்படி நடக்கிறது. அவரை நாங்க வேண்டிக் கொள்ளும் போது எங்களுக்கு எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்தின் பங்காய் மாறுகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் எங்கள் தேவன் வானத்து பலகணியான அந்த நல்ல பொக்கிசத்தில இருந்து எங்களுக்கு வானத்தை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் எங்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற மழையை ஏற்ற வேளையில எங்களுக்கு பெய்ய பண்ணுகிறார். ஏனென்றால் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தேவைப்பட்டது எதுவோ இன்று திருச்சபைகளுக்கும் முழு உலகத்துக்கும் தேவைப்படுகிறது என்னவென்றால், அந்த பருவகால மழையை போல எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்கள் மேலும் பெய்ய வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த மழை நன்மை வைக்கக்கூடியதாய் மனித இதயமாகி எங்களுடைய மண் இருதயமாகி அந்த மண்ணிலே நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுத்தப்பட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே கூட இருந்து எங்கள் ஜபத்தோடு கூட இருந்து வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. டொனால்ட் பிரதருடைய உறவினர் யாரோ அங்கு மோசம் போய் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தராமே அவர்களையும் ஆற்றி தேற்றி நடத்தி திரும்பமா இந்த இடத்துல வந்து ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்று கொண்டு மழை துளி அங்கு மண்ணிலே சங்கமமாகி எப்படியாய் அந்த இளம் வயதிலே அந்த மழை வந்து விழுந்து எப்படியாய் அந்த உயிர் துளி ஆக்குறதோ அப்படியே எங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய மனுஷர்களும் திருச்சபைகளும் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் அங்கு தேச அங்கு பலிபீடங்கள்ல ஊழியம் செய்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே இந்த தேவ மழை பின்மாறி மழை பொழிய வேண்டும். இந்த நாட்கள்ல எப்படியாவது ரட்சிப்பு அறிவுணப்பட வேண்டும் எல்லாருக்குள்ளும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: திருபையும் இதக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்களான் தலப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடு மாவியோடு தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பின்மாறி மழையை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பின்மாறியின் அபிஷேகம் அன்று யோவான்ஸ்நானகன் கூடாத ஊற்றப்பட்டாதே அபிஷேகம் இந்த காலத்தில் எங்களுக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் நாங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்பட்ட உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டிருந்த எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக எம்புகிறேன். மாடியின் பின்மாடி மழையை எதிர்பாருங்கள் என்று உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் எதிர்பார்த்து இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு எங்களுக்கு ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த காலத்தில் மாசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு ஊழியக்காரன் மேல் ஊழியக்காரன் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு உம்முடைய ஒரு எழுப்புதலை காண உம்மை நோக்கிய பார்வையில் அறிந்து கண்ட மக்களும் பிரியாணப்பட அந்த படகுக்குள்ள நோவாவின் படகுக்குள்ள ஏற்ற நேரத்துக்குள்ள ஏறி விடும்படியாக ஒவ்வொரு மக்களும் மதங்கள் ஒரு விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பது ஒவ்வொரு மக்களும் மதங்களில வாழுகிற மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நோவாவின் பேழைக்குள் ஏறிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆண்டவரே உடைய வருகைக்கு அந்த புத்தியுள்ள 5 கன்னிகளைப் போல ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க உடைய கரம் எங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்யப்படியாக ஜெபிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நேற்று வசனங்களை கொடுத்து நீர் உம்முடைய உமக்கு பிரியமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கம ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உம்முடைய மருகைக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து இயேசுவின் குடும்பமாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எனக்கு சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த புதிய அபிஷேகத்தை பெற்று புதிய பெல்லத்தோடு நாங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் உம்முடைய இதயங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வழியாக ஜெபிக்கிறோம். டொனால்ட் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அந்த அந்த இழப்பின் மத்தியில நீர் உம்முடைய சமாதானத்தை அந்த இடத்துல கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். இயேசுடைய சமாதானத்தையே உங்களை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல. உங்கள் இதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து ரட்சிக்கப்படாத அந்த குடும்ப மக்களில் நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிகிற அறிவை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக எம்பிக்கிறேன். நாங்கள் ஒரு ஒரு மனிதன் கிறிஸ்தவர்கள் மரிக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து அந்த பரலோகத்துல நாங்கள் சந்திப்போம் என்ற ஒரு உணர்வை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை உண்டான மித்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் பெற்றகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஸ்டர் கேட்டார். உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன். God bless you, sister. God bless you, everybody.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள்ல தேவனுடைய உபதேசம் செய்கிறவர்களுடைய உபதேசம் ஒவ்வொரு காதுகளும் திறக்கப்பட அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான உபதேசங்கள் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா அந்த புதிய நாளுக்காய், இந்த புதிய மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே தேவன் எங்களை நடத்தி கொண்டு வந்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா சொல்லப்பட்டுதான் அந்த விண்ணப்பத்தை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்கிறதான ஒவ்வொரு செய்திகளும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இருதயத்தை தொடத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்திலே பதியத்தக்கதாய் கர்த்தாவே தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே அப்பா உம்மிடத்தில் வருகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை உள்ளதை உள்ளபடி கர்த்தாவை போதிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா போதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தாவை கேட்டு விட்டு விடாது படிக்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை கடைப்பிடிக்க உமை இருக பற்றி கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே அநேக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தவறான போதனைகள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா, அந்த தவறான போதனைகள் இருந்தெல்லாம் எங்களை தேவன் காத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதை கண்டு அறிந்து கொள்ள கர்த்தாவே தேவன் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உள்ளதை உள்ளபடி கர்த்தாவே அப்பா சரியான சத்தியத்தை போதிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களிடம் இருந்தெல்லாம் தேவன் எங்களை வேறு பிரித்து எடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்டு கர்த்தாவே விட்டுவிடாத படிக்க அதை பற்றி கொண்டு நடக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த மாதத்தில் எல்லாம் அநேக காரியங்களை நாங்கள் விட்டு விட்டோம் ஆண்டவரே. அப்பா அந்த எல்லாம் அந்த மாதத்திலே தொடர தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஆவிக்குரிய காரியங்களே இன்னும் அதிகமாய் வளர தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபத்திலே குறைவு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஊழியங்களிலே அநேக குறைவுகள் இருக்கிறது கர்த்தாவே. இது எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களிலே எங்களை கர்த்தாவே தேவன் வளர்க்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாத படிக்க கர்த்தாவே அதை பிடித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயங்களை தேவன் இங்கு சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே சரியான போதனைகளை கேட்க கர்த்தாவே தேவன் எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. இந்த நாட்களிலே அப்பா யூடியூப்ல எல்லாம் அநேக செய்திகள் வருகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை பிரித்து அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மறைத்து பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க இடைப்பட்டு பேசும்படியா செபிக்கிறேன். நீங்க எங்களோடு இடைப்படும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பாடனால் பிரதர் அவங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்க போயிருக்கிறதான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியா செபிக்கிறேன். போகிற பிரயாணத்தை ஆசீர்வதிங்க அப்பா. வழிகளில் எல்லாம் உடைய தேவ தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இணைப்பிலே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, லெஸ்லி அன்னாரிட்டா சகோதரி, இன்னும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். சார் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னை பிள்ளைய கர்த்தாவே அநேக பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த வானொலி ஆனது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன். கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிப்புக்குள்ளாய் கடந்து கடந்து வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்பா ஜனத் சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன். கணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வேலை காரியங்களில் தேவன் கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகோதரி செய்த எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்கும் கூட தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பன பாஸ்தோத்திரமானவரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே,
4: ஆமே, ஆமே. உங்களையும் எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார்.
3: நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படியாய் மழை பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குள்ளும் கிரிய நடப்பிக்க, எல்லாருடைய பசியையும் போக்க, எல்லாருக்கும் வேண்டிய காரியத்தை செய்ய கர்த்தர் அந்த தேவனுடைய வசனம் எல்லா இடங்களும் பெறவ, எல்லா இருதயங்களும் சிந்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: சூத்திரம் நான் சோத்ரம் ஆண்டவரே, பரிசுத்தவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே. சாமி இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் முதலாவது நாளிலே கூட சாமி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஐயா கடந்த மாதம் முழுவதையும் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து விலத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து வழிநடத்தி இதோ மீண்டும் ஒரு புதிய மாதத்தை முதலாவது நாளிலே கொண்டு வந்து இந்த மாலை பொழி ஆண்டவரே இந்த ஊழியத்திலேயே உங்களுடைய குறித்து செபிப்பதற்கு உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் சரியான முறையில் கற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக இருந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே இருந்து நாங்கள் செபித்து வளர்வதற்கு உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு மிகவும் பலமாயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே வானத்திலிருந்து மலை பூமியிலே பெய்ந்து எவ்வாறு தாவரங்கள் செழிப்பாய் வளர்கிறதோ அப்படியாக ஆண்டவரே இந்த தேசத்தில் இருந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது அப்படியாக செழித்து வளரக்கூடிய ஆண்டவரே ஒரு இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அவர் கேட்டு உண்மையாக விசுவாசித்து அதன்படி நடப்பதற்கு நீங்க கிருபை கொடுக்க வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தைகளை கட்டுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரே உண்மை உண்மையாக ஆண்டவரே கற்றுக் கொடுத்து ஒவ்வொருவரும் அதை ஏற்று நம்பத்தக்கதாக அந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளத்தக்கது அந்த வார்த்தையின்படி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் நான் செபிக்கிறேன். எல்லாவற்றையும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே இதுவரைக்கு நடத்தி வந்து இந்த ஜெப கூடுகையை ஆண்டவரே இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளில் இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் யாவரையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அதே போல ஆண்டவரே இந்த சங்கமம் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்க அருமையான தாசனை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே தாசர்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவருக்கு நல்ல சரீர சுகபோகத்தை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் உமது நாமத்தை உமது ராஜ்யத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சியோடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த மகத்துவமான ஊழியத்தில் கூட அவர்களை அவர்கள் ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே அவருக்கு நல்ல தேர் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஞானத்தை தெளிந்த புத்தியை கொடுத்து ஆண்டவரே ஞானமாய் உம்முடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தி அவரை வழிநடத்த வேண்டும்படியாக இந்த நாளையும் கூட ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் எனக்காகவும் எனக்காகவும் எங்களுக்காகவும் இந்த உலகத்திலே எடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பெல்லப்படுத்தி அவர் வாழ்க்கையிலே அந்த வார்த்தையினோட செழிப்படையத்தக்கதாக குடும்பமாக மாற்ற வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் உமது ஞானம் உமது ஜீவனுள்ள வார்த்தையை மாற்றி எங்களை செழிப்படைய செய்யும் என்ற விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் ஊழியங்களோடு விதித்தியோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, நீங்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய தேவைகள், அவருடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அநேகர் கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், சொல்ல முடியாத காரியங்களாய் கூட இருக்கலாம். இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட இந்த முதலாம் தேதியிலே நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
6: அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த தேவனே அப்பா, உமை கூவியழைக்கிறோம் அப்பா. எனக்கு உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் திடகாத்திரத்தையும் தாரன் தகப்பனே, அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இடம் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களுக்காகவும் அது ரத்தத்தை சிந்தினவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த சங்கம வானிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் கூடவும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பன். அப்பா அவர்களின் தேள்விகள் எல்லாவற்றையும் சந்தியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வி என்பதை நீர் அறிகிறது அவனப்பா, அறிஞ்சிருக்கிறது அவனப்பா. அப்பா அந்த தேள்விகள் எல்லாம் நீரே பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் எனக்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் தகப்பனே. நாங்கள் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல புத்திய அறிவை எனக்கு எங்களுக்கு திடகாத்திரத்தையும் தாரும் தகப்பன். அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. அப்பா அவர்கள் ஒவ்வொரு தேள்விகளையும் நீ அறிந்து அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு உம்மை இறந்து மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மாதம் ஓராம் தேதி அப்பா நடக்க போற நாட்கள் எல்லாம் 9 நாட்களாக இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு பலனையும் திலகாத்தையும் தாரும் தகப்பனே. சோர்வுகளை நீக்கி அப்பா உமது ஞானத்தையும் அறிவையும் அப்பா மீது பொழியும் தகப்பனே. அப்பா என் பிள்ளைகளில் ஒரே ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா உமது நாமம் அவர்களோடு இருப்பதாக தகப்பனே. அப்பா பிதாவே, பிள்ளைகள் குற்றம் குறைசிதாலும் நாங்கள் மன்னிக்க கூடியவர்களாயிருக்க எங்களுக்கு பொறுமையை தாரும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் தனிமேலே இருந்தாலும் நீர் ஒரு இனிமை காண வைக்கிற தேவனப்பா. அப்பா நாங்கள் தேள்விகள் எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா தகப்பனே, இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கட்டும் தகப்பனே. நடக்கிற நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய அப்பா, நல்ல வழிகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசி அண்ணா குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா
3: இல்ல, டொனால்ட் பிரதர் வீட்டுல
6: பிரதர் வீட்டிலேயே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தகப்பனே. அவர் நீர் ஆறுதல் அளித்திருந்த தகப்பனே. அவர்கள் அவர்களை மன ஆறுதலை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அவருக்கு ஒரு காறுதலை கொடுக்கும் தகப்பனே. அப்ப அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜபிக்கிறார் தகப்பனே. அப்பா எங்களது ஜபத்தை கேட்கிறவரே அவருக்கு ஒரு ஆறுதல் அளிக்குமாறு உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்துருந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு தெளிவியான அப்பா உதவிகளை செய்திருந்த தகப்பனே. இந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களின் படிப்புகளை நீர் கவனியின் தகப்பனே. அவர்களின் படிப்புகளையும் இன்னும் இன்னும் மேலோங்க செய்திருந்த தகப்பனே. அவர்களுக்கு தேவையான அப்பா அவர் உதவிகளை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம் அப்பா. உமக்கு புகழ் கோடான கோடி சூத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.
3: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் மை ஓபில இருக்கு.
7: ஒன் பண்ணிட்டேன்.
3: ஓகே
7: ஹலோ.
3: ஓகே ஓகே. நீங்க புல் அறுப்புண்டு போகிற மாதிரி நிலையில, அப்படிப்பட்ட ஒரு நிலையில வியாதியோடு வேதனையோடு தரித்திரங்களோடு கஷ்டத்தோடு அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே மலியாய் பொழிய வேணும் என்று சொல்லி, அவர்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
7: ஆமேன், ஆமேன். நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த காலை மதியம் இரவு வேளையிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உம்முடைய முகத்தை தேடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. இதுவரை நேரமும் சுவாமி எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் கேட்ட தேவன் சுவாமி, இனிமேலும் கேட்கின்ற தேவனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. பிதாவே இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். விசேஷமாக இந்த உலகத்திலே படைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மனிதர்கள் ஆண்டவரே, உடல் சதைகள் நரம்புகள் தசைகள் யாவும் உம்முடைய கரங்களினால உருவாக்கப்பட்டது தகப்பனே. ஆனாலும் பிசாசானவன் எங்கள் சரீரத்திலே நோய் என்னும் விதைகளை விதைத்து பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறான் தகப்பனே. ஒவ்வொரு மக்களும் சுவாமி நோயின் பிடியிலிருந்து, நோய் என்னும் தகப்பனே எத்தனை எத்தனை வியாதிகள் எங்கள் சரீரங்களில் காணப்படுகின்றன, அந்த சரீர பலவீனத்தினால ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருட்டில் வாழ்கின்றார்கள் தகப்பனே. சரீர பலவீனங்கள், நோயின் நோவுகள், எல்லா வலிகளினாலும் வேதனைகளினாலும் அதில இருந்து விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய வெளிச்சத்தை விட்டு எத்தனையோ பிள்ளைகள் வழி தப்பி போய்கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாரும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இந்த சத்ருவானவன் ஆண்டவரே எங்கள் மாமிஷம் பலவீனமான இந்த மாமிஷத்தில் விதைத்திருக்கும் இந்த நோய் என்னும் விதையை பிதாவே, இந்த விதையை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தான் ஆண்டவரே எடுத்து போட முடியும். அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை உங்கள் பரிசுத்த தூய ரத்தத்தினால தானப்பா எங்களுக்கு விடுதலை கிடைக்க முடியும் தகப்பனே. இது அறியாமல் எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனைகளோடு இந்த நோயின் சிறையிருப்பில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில் திரும்பவும் எனக்கு மாற்றத்தை கொண்டு வராதா, நான் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர என்னால இயலாமல் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த நோயினூடாக நான் மறித்து விடுவேனா என்று எத்தனை எத்தனை பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. பல்வேறு விதமான நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்கப்பா. இந்த பிசாசானவன் விதைத்த இந்த பலவீனமான இந்த நோயின் பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்துல இருந்து எடுத்து போடுங்க தகப்பனே. புது ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்மை துதிக்கிற நாவாக மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திருவசனத்தை ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களில் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் உம்முடைய ஜீவ வார்த்தையை விதைக்கும் போதெல்லாம் எங்களுடைய சரீரங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன தகப்பனே. சத்ருவானவன் ஆண்டவரே தன்னுடைய களைகளை எங்கள் உள்ளத்தில் விதைக்காதபடி ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தின் மீது நிரம்பி வழிய செய்வதாக, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய வார்த்தையை உட்கொண்டு சுவாமி இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தீய சக்திகளின் பிசாசின் கிரியைகள் பெல்லி சூனியங்கள் மந்திரவாத கட்டுக்கள் ஆண்டவரே கண்டுபிடிக்காத வியாதிகள் கண்டுபிடித்த வியாதிகள் என்று அநேகம் அநேகம் ராஜா இந்த சத்ருவானவன் ஆண்டவரே சோர்ந்து போக வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே இந்த சரீரம் ஆண்டவரே விடுதலை பெற வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எவ்வளவோ கண்ணீர்களோடுதான் ஆண்டவரே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாவே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே சிறு சிறு துணிக்கைகளாக சிறு சிறு துணிக்கைகளாக அன்று நீங்க சிறு சிறு துணிக்கைகள் சேர்க்கப்பட்டு 12 கூடையாக ஆசீர்வதித்தீங்க தகப்பனே. அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் போன்று சிறு துணிக்கைகளை நீங்க எல்லா கூடைகளிலும் பொறுக்கி சிறு துணிக்கைகள் 12 கூடைகளாக பெருகியது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே அதிகாலை தொடக்கம் இரவு வேளை வரையும் உம்முடைய திருவசனத்தை உட்கொள்ள வேண்டும். உம்மிலே ஆண்டவரே துதிகளை ஆண்டவரே உச்சரிக்க வேண்டும். உம்முடைய முகத்தை அனுதினமும் தேட வேண்டும். இப்படிப்பட்ட சிறு சிறு துணிக்கைகள் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க 12 கூடைகள் ஆசீர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தகப்பனே. எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க தகப்பனே. உம்முடைய காயங்களினால உம்முடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. பிதாவே உம்முடைய இரத்தத்தை எல்லா ஜனங்கள் மீதும் எல்லா ஜாதிகள் மீதும் தெளிக்கின்றேன் தகப்பனே. பரிசுத்தப்படுத்துங்க எல்லா சிறையிருப்பிலும் இருந்து விடுவிக்கிற தேவன் ஒருவரே நீரே தகப்பனே. நீங்கள் ஒருவரே எங்களை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறீங்க தகப்பனே. பிதாவுக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இருக்கும் இடைவெளிகளை நிரப்புகிற தேவன் எங்கள் அன்பான இயேசு கிறிஸ்து தான் தகப்பனே. உம்முடைய அளவு கடந்த அன்பை அனுதினமும் நேசிக்க வேணும். எங்கள் சங்கம வானொலியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த சங்கம வானொலி என்பது ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே தங்களுக்கு ஏற்ற போஜனத்தை இதனூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நிரம்பி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஆகாரத்தை ஆண்டவரே அவர்கள் புது புது காரியங்களை புது புது கிருபைகளை ஆண்டவரே எடுத்து காட்ட வேண்டும். இந்த சங்கம வானொலியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற மகளாக உமக்கு ஏற்ற மகனாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி. 9 மாதமும் ஆண்டவரே எவ்வளவோ இன்பங்கள் துன்பங்கள் கடந்து வந்தாலும் நீங்க எங்கள் குடும்ப தலைவனாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் காத்து வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. எங்கள் உடல் சுகம் பலம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எல்லா தீமைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து ஆண்டவரே எங்கள் பிரயாணங்களோடும் கூடவாக இருந்து எங்கள் அன்றன்று ஆகாரங்களை எங்களுக்கு அனுதினமும் போஷித்து எங்களுக்கு அன்றன்று உடைகளை கொடுத்து உறவிடங்களை கொடுத்து எங்களை நீ காத்து வந்த தேவனே. இதே போன்று ஆண்டவரே இது எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற ஜனங்களுக்கும் நீங்க இதை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க தேவனே. நீங்க எல்லாருக்கும் பரம தகப்பனாக இருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் மீது வைத்த அன்பு ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை தகப்பனே. தேவனே நாங்கள் உங்களை ருசி பார்த்தது போல எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ருசி பார்க்க வேண்டும். உம்மிலே ஆண்டவரே எல்லாரும் நிலைத்திருந்து ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுத்து தகப்பனே உமக்கு சித்தமானால் எங்கள் தேசத்தில் சாபங்கள் பாவங்கள் யாவும் நீக்கி ஏசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு ஜீவ ஆத்மாக்களையும் நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிச்சு வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நேரத்திலும் சங்கம வானொலியை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். எசிலின் அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறேன். அவரும் புதிய புதிய காரியங்களை ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலி ஊடாக காண செய்யுங்க தேவனே. எல்லா ஆத்துமாக்களும் இதன் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு சுவாமி பலன் பெறவும் ஆசீர்வாதம் பெறவும் ஆண்டவரே ஆறுதல் பெறவும் காயங்களை ஆற்றும் வார்த்தைகளாக ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும். உம்முடைய கிருபை எப்பொழுதும் இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் தகப்பனே. எசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த நேரத்தை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களை நீங்க ஆசீர்வதிச்சு வழி நடத்தி, யார் யார் தேவைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளையும் பாரத்தையும் சந்தித்து நீங்க ஆண்டவரே சுகம் கொடுத்து பலம் கொடுத்து வழி நடத்த வேண்டும். உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த புதிய மாதம் தொடக்கம் முதல் முடிவு வரையும் தூய ஆவியானவரே எங்கள் சிறு சிறு துணிக்கைகள் முடிவு வரையில் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதம் நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருதரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
8: கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர்.
8: அருந்ததியவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
9: பிரைஸ் தி லார்ட் அம்மா. பிரைஸ்
8: தி லார்ட் சிஸ்டர். வேல் தேசத்துக்காக
10: பிரைஸ் தி லார்ட். விஜயன் ஜோசப் ஃப்ரம் இந்தியா.
8: ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்களா பாஸ்டர்? கண்டங்களில் இருக்கிற சகல தேசத்திலும் இந்த பின்மாறி மலை தேவனுடைய சமூகத்தில இருந்து வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: நான் வீடியோ வேண்டாம், மியூட்லயே போட்டு நான் வாய்ஸ்லயே ஜெபம் பண்றேன். ஓகே. பிதாவே இயேசுவின் நாமத்தினால இந்த அற்புதமான இந்த மாலை வேளையில எழுப்புதலுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலியின் மூலமாக அநேக தேசங்களுக்குள்ளாக கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா அநேக தேசங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் பெரும் நோக்கத்தை வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் என்பது எழுப்புதல் திட்டம் தகப்பனே. இந்த எழுப்புதல் திட்டத்திற்கு நேராக எங்கள் கரங்களை ஏறெடுத்து செபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே உம்முடைய அன்பின் அபிஷேகம் கிருப சமாதானம் பெல்லன் ஆண்டவரப்ப யாவும் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா இந்த சங்கம வானொலியின் மூலமாக அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறீர். அநேகர் மனம் மாறி கொண்டிருக்கிறார்கள். அநேக புது விசுவாசிகள் இயேசுவை அறிந்து கொண்டு வருகிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரங்கள் ராஜா. இந்த மகிமையான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்தவரே இந்த தினத்திலும் ராஜா இந்த ஊழியத்தை நடத்துகிற லெஃப்டி குடும்பத்தாருக்காக சகோதரிக்காக சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் வேலனையும் கொடுத்து அந்த டீமை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதலிலே இந்த எஃப்எம் துறையை அன்று நீர் எடுத்து பயன்படுத்தி நீர் மகிமைப்படப்போகிறீரப்பா. அதற்காக நன்றி கர்த்தாவே. அதோடு கர்த்தா விசேஷமாக தகப்பனே இந்திய தேசம், இலங்கை தேசம், ஆண்டவரே கனடா, அமெரிக்கா, ஆண்டவரே அப்பா இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆண்டவர் அப்பா இன்னும் அநேக சீனா, ரஷ்யா என்று 249 நாடுகள் மீது ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். தகப்பனே பின்மாறியின் அபிஷேகம் இறங்கத்தக்கதான கிரியைகளை நடப்பித்திட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில நேர்கிரியை செய்யணும் ராஜா. ஆண்டவரே பின்மாறியின் அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாளில அப்பா இறங்கணும் ஆண்டவரே. பின்மாறியின் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா. பின்மாறியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பின்மாறியின் ஆண்டவரே கிரியை வெளிப்படுவதாக ராஜா. தகப்பனே அப்பா இந்த நாளில நீர் இந்த ஆண்டவர் அக்டோபர் 1 புதிய மாசத்தை கொடுத்ததற்காக இந்த புதிய மாசத்திலிருந்து புதிய தரிசனம், புதிய கிருப்ப, புதிய பலன் ஆண்டவரை நீர் செய்ய போகிறீர். இப்பொழுது எழுந்தருளுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது எழுந்தருளும்படிக்கு நீர் கிரியை செய்வீராக. இப்பொழுது ஆண்டவரே அப்பா நீர் எழுந்து ஆண்டவரே தேசத்தின் எழுப்புதல்களில ஒரு பெரும் மகிமை விளங்கத்தக்கதான காரியங்கள் நீர் செய்வீராக. அப்படியாக செய்கிறதற்காக இயேசுவின் நாமத்தின் நாளே ஷகபா லன டூரா கரபாலே பேடேனே லீ க்ரோ சாந்த ரண டுரண தர கரபலப தின டரபா லெமோ சாந்த ரக்க தின துரண தலபதன கரபலபதி. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. இயேசுவின் நாமத்தின் நாளே, இயேசுவின் நாமத்தின் நாளே, இயேசுவின் நாமத்தின் நாளே. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஓரணமலபதின டர ஹரபலபதின டரபா அப்படியான காரியத்தை நீ செய்யப்பா, அப்படியான காரியத்தை ஆண்டவரப்பா நீ செய்வீராக, அப்படியான காரியத்தை நீ செய்வீராக, அப்படியான காரியத்தை நீ செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா இந்த நாளிலும் ஆண்டவர மகிமையான தேவன், மகிமையான தேவன், மகிமையான தேவன் தகப்பனே இந்த நாளில் அற்புதங்களை செய்ய கூடுவராக. ஆண்டவரே இப்பா எழுப்புதல் என்பது ஆண்டவர சாதாரண விஷயம் அல்ல, அது ஆண்டவரே அப்பா தேவன் விரும்புகிற காரியம். அந்த அசாதாரணமான காரியத்தை நாங்கள் நோக்கி கண்ணெடுத்து செபிக்கிறோம். சிறுவர்கள் மீது, வாலிபர்கள் மீது, வயோதிகர்கள் மீது, அடர் உலகம் முழுமைக்கு இருக்கிற கோட கோடி கோடி கணக்கான சனங்க மீது உடைய கரம் வைத்து ஒரு பெரும் ரட்சிப்பை காண கிருபை செய்வீராக. ஒரு பின்மாரியின் அபிஷேகம் அறங்கத்தக்கதான கிரியை நீர் நடப்பிப்பீராக. அப்படியா நீ செய்வீராக. கர்த்தரும் ரட்சகரும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவன நல்லதாக. ஆமென், ஆமென், ஆமென்.
11: கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா. கர்த்தர் உங்களோடும் உங்க ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் இறந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மன்னிச்சு கொள்ளுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு நல்லவாய் வேணும். ஓகே, நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அரேபிய தேசங்கள் அரேபிய தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தங்கள் நாடுகளை காப்பாற்ற வேணும் என்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாக வேணும். அவர்கள் அந்த தீமையான தீங்கான காரியங்களுக்குள்ள ஈடுபடாதபடி கர்த்தர் தாமே அவர்களோடு பேச வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
12: ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுதும் உங்களோடு இருக்கிற அன்பு தகப்பனே, உங்கள் குமாரியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவியானுடைய உதவியாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு வாழ்த்திற்கான ஆண்டவரே, மனுஷனுக்குள்ளே அவருடைய ஆண்டவரே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று நாங்கள் விசுவாசித்து உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் உண்மை அறியட்டும் அப்பா. இந்த வேலையில சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை நம்முடைய முக்கால் கொண்டு வருகிறோம் சுவாமி. மூலாவுக்கு கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே அந்த தேசத்தின் நம்முடைய கிருபை இறங்கும்படியா நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. கத்தாவியை பறந்து காக்கிற பட்சியை போல இஸ்ரவேல் இருக்கா ஆண்டவரே, யுத்தம் பண்ணுறேன் அழக்காய் ஸ்தோத்திரம் ஊட்டிய முறைக்கிறேன், வெள்ளை ஒடிக்கிறேன், ரதங்களை சுட்டரிக்கிற தேவ மாண்டவரே, யுத்தம் என்னுடையது என்று சொன்னதால் அந்த நாட்களிலே யுத்தங்களை ராஜாக்களுடைய காலங்களை நடத்தியவர் என்று மாறாதவராய் கிருபை உள்ளவராய் நீர் வழிபடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போஷியங்க பராமரிங்க பாதுகாத்துக் கொடுங்க. யுத்த வீரர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தானே ஆண்டவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய சட்டியில் மறைவினை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீரே அவர்களுக்கு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறியும்படியாக ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவனாயிருந்தவர்கள் மத்தியிலே உள்ளாவேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டு தகப்பனே, இந்த நாளிலும் அந்த தேசத்தை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொண்டிருக்கிறேன் சுவாமி. தேசத்தின் மேலா கிரிய செய்த பொல்லாத துறை திரையா அதிகாரம் பிரபஞ்சத்தின் லோகாதிபதிய சக்திகள் வான மண்டலத்தில் கிரிய செய்கிற அசுத்த வலிமையின் சேவைகளின் கூட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் முடங்கடித்து துதர்த்துகிறோம் சுவாமி. கர்த்தராகிய

வாழ்க்கை மன்றாடுகிறோம் சுவாமி. அவர்களை புறப்படுத்த ஆசீர்வதிக்கும்படி இயேசப்பா உடைய அன்பின் கரங்களை ஒப்புவிக்கிறோம். அதே போல் அரபு நாடுகளை உமக்கு உடைய கண்முன் கொண்டாட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அந்த தேசத்தில் உடைய கிருபை இறங்கட்டும். ஜனங்களுக்கு நீங்க வெளிப்படுங்க. சொற்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுவீராக. போகாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே அங்க வேலைக்கு போயிருக்கிற ஜனங்களை அவர்கள் ஆண்டவரே நீதியாய் நடத்தத்தக்கதாய் நேசிக்கத்தக்கதாக சரியானபடி அவர்களுடைய குடும்பத்தை கொடுக்கத்தக்கதாக நீங்க பேசுங்கப்பா. உபத்திரப்படுத்துற சபைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சிறைச்சாலையில் இருந்து பவுலை சீலாவை விடுவித்த தேவன் இன்றும் ஆண்டவரே கூட இந்த அந்த பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு சபைகளுக்கு நீ பாதுகாப்பதாய் இருந்தது. ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை செய்து உடைய தூதர்களை கட்டவிழ்த்து அந்த இடங்களிலே பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேசம் கத்தாவை வாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவரும் தங்களுடைய வழிகளை ஆராய்ந்து ஒப்புவித்து ஆண்டவரை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது தேசங்களுக்கு சோமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க சுவாமி. உம்முடைய கிருபை தேசம் எங்கும் சூழ்ந்து கொள்ளட்டும். அவரது நாடுகள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காய் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்கிறவர்களை இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கும்படி இந்த நாட்களிலே உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் செவி சபைகளில் எழுப்புதல் உண்டாகட்டும். அக்கினியால் புறப்பட்டு அது தேசங்களை பட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விடுமளிச்சமும் விடுதலையின் சபைகளுக்கு கூடாக வெளிப்படட்டும். ஆண்டவரே புறப்படுங்க ஐயா. தேசங்களை வாழ வைக்க வந்த தேவனாய் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காய் மறித்ததும் ஆண்டவரே கத்தாவை உலகம் அறையட்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்ற முழங்கால்கள் முடங்கட்டும். நாமங்கள் அறிக்கப்படட்டும். இந்த நாட்கள் சீக்கிரமாய் வருகிறபடியா எங்கள் தலைகளை உயர்த்தி ஆண்டவரை ரட்சிப்பு சமீபம் என்று நாங்கள் துதிக்கிறோம் தெரிக்கிறோம். சாமற்றி ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த ஐயா செய்கிற ஊழியர்களை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த ஊழியத்து கூடாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். வானொலி சங்கமும் ஊழியத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. அடியார்கள் ஒவ்வொரு மேலும் சந்ததி மேலும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியை ஊற்றி அபிஷேகிங்க. அவருடைய வார்த்தை ஆண்டவரை ஆண்டும் தங்கும்படி நிறுத்தி அடையும்படி கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம். புறப்படுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்

0: சலோர், நீங்கள் இலங்கை இந்தியா தேசங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆராதனை கூடங்களுக்காக அதிலே ஒரு மகிமைகள் விளங்க கர்த்தர் உதவி செய்ய சொல்லி நீங்கள் இலங்கை இந்தியா தேசத்திலே இருக்கிற ஆதனை கூடங்களிலே ஒரு மகிமைகள் பின்மாறிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே
1: வழிநடத்தும். மத்தியில் வாசமா இருக்கிறவர்கள் அற்புதமான தேவனே, உமக்கு நன்றி எடுக்கிறங்க தாகும். இந்த வேளையிலும் ஆண்டவரே நீங்கள் மட்டுமே ஆண்டவரே எங்களை காத்து ஆண்டவரை வழி நடத்தின தயவுக்கு உமக்கு கோடால கோடி ஸ்தோத்திரம். ஒரே குடும்பமாக ஆண்டவரே பல தேசங்களிலிருந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கத்த தந்த இந்த ஈவுக்காக உமக்கு கோடால கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவை. இந்த நேரையிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திருவாய் உம்முடைய சமூகத்துக்கு தருகிறோம் அப்பா. கத்த நீர்கள் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நீ அப்படியே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தையும் அப்பா இந்திய தேசத்தையும் ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த தேசங்களில் இருக்கிறதான திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஆராதனை கூடங்களையும் சமூகத்தை அப்பா செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆராதனை செய்கிற ஒவ்வொரு ஜப வீரர்களையும் தேவனாக கத்த நீங்க தொட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவங்களாக நீங்கள் மாத்தி ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம் அப்பா. அப்பா இந்த சாத்தான் ஆண்டவரே அப்பா இவர்களை ஆண்டவரே பின்னால் போகாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே உண்மை விட்டு விலகி போகாதபடிக்கு உண்மை சமூகத்திலே நித்தமும் மீட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை துணையாக இருக்கும்படி ஆயிச்சு வைக்கிறோம். விசுவாசத்தில் ஆண்டவரே அவர்கள் எப்போதும் ஆண்டவரே ஒரு நாளும் குறையில்லாதபடிக்கு உண்மையை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி உம்முடைய சமூகத்தில் நின்று உனக்கு ஆராதனை செய்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை போய ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பிரசாதப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். கர்த்தர் தாம தேவனுடைய மகிமை ஆராதிக்கிறதான வேளையிலே தேவனுடைய மகிமை இறங்கி ஆண்டவரே இடத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிரப்பி தேவனுடைய ஆண்டவரே மகிமையான அந்த காரியத்தை அந்த பிள்ளைகளெல்லாம் காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். மகிமையின் தேவனாகி கர்த்த இப்படியாக ஆண்டவர் ஆராதனை வீரர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் கொண்டு வருவோம்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை விட்டு போகாதபடிக்கு உலகம் ஆண்டவரே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களை எதிர்த்து தேவன் ஒருவரை உண்மையான தேவன் ஜீவிக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவன் ஜீவனோடு வைக்கிற தேவன் எப்போதும் ஜீவனோடு இருக்கும்படியால் எங்களுக்காக ஆண்டவர் சிலுவை சுமந்த தேவன் அந்த தேவனை நாங்கள் வணங்குறபடியால் அந்த தேவனை நாங்கள் எல்லா விதமான இக்கட்டில் இருந்து அவனை காப்பாற்றிய என்னை வழி நடத்துவார் என்ற அந்த ஆண்டவரே என்ன நம்பிக்கையோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாக சுபிக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆண்டவரே வயதானவராக இருக்கட்டும் யார் இருந்தாலும் ஆண்டவரே உன்னுடைய சமூகம் ஆண்டவரே அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்தி அவர்கள் வழி விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்தின் நம்பிக்கையிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை மாற்றி ஆண்டவரை வரை நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அப்படியே இலங்கை தேசத்திலும் இந்த தேசத்திலும் ஆண்டவரே அப்பாவுடைய திருச்சபைகளில் ஆராதிக்கிறதான ஆராதனை வீரர் ஒவ்வொருவரையும் தேவன் தாமதை பாதுகாத்து அந்த பிள்ளைகளுக்கு நீ துணையாக இருந்து வரை நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். பிரகாரமான காரியங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது சித்திபாண்ட காரியங்கள் ஆண்டவரை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நீ தெரியலை தீர்த்தெடுத்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இவைகளில் இருந்து ஆண்டவரை ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து வரை நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே சாத்தான் யாரை விழுந்தாமோ என்று வகைக்கு அறிப்பார் ஆண்டவரே. ஆனாலும் தேவன் ஆண்டவரே அவருடைய அவரை கழிக்கிறது சிக்காதபடிக்கு ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே உண்மைய சமூகத்திலே நின்றுமாய் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். மகிமை தேவன் என் மமியேவ ஆண்டவரே இவரை வழி நடத்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்து நாராயண வீரர்கள் எல்லாம் உமக்காக உம்முடைய சமூகத்தை

0: ஆண்டவரே உன்னை நோக்கி பார்க்க ஆண்டவரே தந்த கிருபைக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்காக நீ தவிர எல்லாருக்காகவும் மக்கள் நன்றிகள் எடுக்கிறோம். தேவராஜ கேட்ட அப்படியே நீ செய்து ஆண்டவரே வரை நடத்த போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த கோவிலும் ஆண்டவரே அப்பா ஜெயித்த ஒவ்வொரு தேவ தோழையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த கோவிலினுடைய ஆண்டவரே விசுவாசத்தையும் நம்பிக்கையிலும் தெய்வம் எப்போதும் அவர்களுக்கு துணையாயிருந்து வரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு நீராண்டவரை பக்க பலமாயிருந்து பாதுகாப்பா இருந்து வரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ தோழையும் ஆண்டவரை இந்த சமூகத்திலேயே போகிறோம். உண்மை நோக்கி பார்க்கிறபடியால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் இருந்து வரை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வரை நடத்த போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. நர்மையான ஜபகோணம் ஆண்டவரை நடத்தி வருகிறதான ஆண்டவரே அப்பா சங்கம் அமூலகத்தை நடத்தி வருகிறதான இஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே கைவிட்டு செய்த வேலையும் ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல ஆசையும் நல்ல பலமும் தந்தாதவரை வழி நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அவரோடு கூட அவருடைய மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் தோற்றவராக தகுதியாக ஆசீர்வதித்து அவர் வாழ்வதான இடத்துல பிள்ளைகளை உயர்த்தி வரை நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வரை நடத்த போவது காலமுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வகையிலும் ஆண்டவரே நார்மலான ஜனவாலையே தொகுத்து வருவதான ஆண்டவரை ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வருவதான ஜானத் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவரையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவராக கர்த்தரை ஆசீர்வதித்து உண்மக்காக ஓடுகிற ஓட்டம் ஆண்டவரே அந்த ஓட்டத்தில் அநேக ஆத்மாக்களையும் உம்முடத்தில் கொண்டு வர கர்த்தர் இவரை பிரயோஜனப்படுத்தி வர நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தோடு ஆண்டுகிறேன். இடத்தில் ஆண்டுகிறேன் இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தி பாதுகாத்துக் கொண்டு வரை நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வரை நடத்த போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமையாவற்றையும் ஆண்டவரே மூவருக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற விளையாட்டற்ற நாமத்தினால இந்த ஜபத்தோடு இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி கத்தரங்களோடும் கைப்பற்றி செய்யும் காரியங்களோ எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் யூத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயற்கை அழிவிலே அழிவி இருக்கிற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக அழுகையும் புலம்பலும் பற்கடிப்புமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாகவும் மனம் திரும்பவும் ரட்சிப்பை காணவும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் அந்த பாதப்படியில அமர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நீர் கொடுத்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. கடந்த 9 மாதங்கள் அப்பா, இந்த வருடத்திலே 9 மாதங்கள் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின உத அன்பிற்காக கர்த்தாவே மக்கு சூத்திரங்களை ஏறடிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 10வது மாதத்திலே கூட உமது திருக்கரம் எங்களோடு இருக்கும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா. மக்கு சோத்திரம் இந்த வேலையில கர்த்தாவே யுத்த தேசங்களுக்காக ஜபிக்கிறப்பா. யுத்த தேசங்களிலே ஏற்பட்டதான அந்த எல்லா இயற்கை அழிவுகள் ஆண்டவரே உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதை எதை ஆழ்ந்து நின்றார்களோ மக்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தருவீராக. இழந்து போன ஆத்துமாக்களுக்காக மாறப்படுகிற குடும்பத்தாருக்கும் தேவன் நீர் உதவி செய்யுங்க. பெற்றோர்களையும் இழந்த பிள்ளைகளுக்கு இல்லை தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் இழந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா ஜபிக்கிறோம். அவர்களுக்கு சேர வேண்டியதான எல்லா ஒத்தாசுகள் எல்லா தேசங்களிலிருந்து எங்க இருந்து வருகிறதோ அந்த தேசங்களில் எல்லா ஒத்தாசுகளை கர்த்தாவே அவைகள் இடமாறி போய்விடாத படிக்க அவர்களுக்கு கிடைக்க சேர கர்த்தர் தமிழ் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியேப்பட்ட அழிவுகளில் இருந்து அந்த நாடுகளில் இருக்கிறதான எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டப்பா. அவர்கள் எல்லாம் கர்த்தர் நீர் விலக்கி போடுவீராக. கற்கடைப்பு புலம்பால் யாவற்றை ஆனந்த கழிப்பால் மாற செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. புலம்பால் ஆனந்த கழிப்பால் மாற செய்கிற தேவன், மங்கி எறிகிற திரியை அணையாத தேவனா இருக்கிறபடினாலே இசப்பா உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா சீற்றங்கள், அழிவுகள், ஆண்டவரே நாச மோசங்கள் எல்லாவற்றில் இருந்த அந்த மக்கள் விலக்கி அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த அவர்களுடைய வாழ்வாதாரங்களும் அவருடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் அழிந்து போல இருக்கிற வேலையில் அவர்கள் தெருக்களிலும் ஆண்டவரே கூடாரங்களிலும் நின்றிருக்கிற காரியத்தை நீர் கண்ணோக்கும்படியாக ஜபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக கூட நீர் உத பரிசுத்த ரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தினீரே. நிம்மெல்லாம் கூடும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. உத கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காக நீர் இரக்கம் பாராட்டுங்க. அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நீ செய்து முடிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோப்பா. தேச மக்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க தகப்பனே. மக்கள் சோத்திரம். இத நாடுகளிலும் இந்த தேசங்களிலும் தவிக்கிறதான பரிதவிக்கிறதான அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலும் தேர்தலை நீர்தாமே கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறாப்பா எல்லா தேசங்களிலிருந்து அவர்களுக்கு உதவின் கரத்தை நீட்ட கர்த்தர் எந்தெந்த தேசத்தின் மூலியமாய் அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ அவர்கள் எல்லாம் அவர்களை கண் அடைந்து சென்று அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஓப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. மகு சூத்திரம். அப்படியாக தேவன் இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் எல்லா இயற்கை அழிவுகள் நாச மோசங்களிலிருந்து கர்த்தர் இவர்களை விடுவித்து பாதுகாத்து இவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு கர்த்தாவே ரட்சிப்பு இவர்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கும். அப்படி என் தேவன் செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு இசை கூட சங்கமும் ஊடகத்தையும் ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேரு பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமா தேவரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படி ஆகிய இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களே ஆசீர்வதிங்க. அதே வேளையில இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருகு செய்யும்படியும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வருகிறதான காத்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவரே நீர் உமது அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்து வாய் நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவன் விளையாட பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.
3: ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேட்டார். உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய முதலாம் தேதி ஆசீர்வதிக்கிறவரே, இந்த கிழமை முழுக்க கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபாவினாலும் துதியாவினாலும் உம்முடைய வார்த்தையின் பலவினாலும் கர்த்தாவே ஆசீர்வாதமான மலை ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரே இறங்க கர்த்தாவே கிருப செய்யும். ஆண்டவரே மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாம பூமியை நினைத்து முளை கிளம்பி கர்த்தாவே விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தினீர். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் உம்முடைய கண்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் நீங்க சந்திங்க கர்த்தாவே. ஆண்டவரே தேசங்கள் மக்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். இந்த யுத்தங்கள் வேணாம் ஆண்டவரே. தேவ கோபம் இறங்காதபடி கர்த்தாவே வியாதியினாலேயோ யுத்தத்தினாலேயோ கர்த்தாவே நெஞ்சத்தினாலே தேசங்கள் அழிந்து போகாதபடி காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்க பவானலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்கள் குடும்பங்களுக்காய் வீடுகளுக்காய் ஒவ்வொருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காய் அவரவர் ஆண்டவரே பயிர்கள் ஆண்டவரை வளர கத்தாவை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன்.
4: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்து உங்களை இங்கே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கத்திரிய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கதர்தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்து வராக. அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கதர்தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்து வராக. இணைந்த ஒவ்வொருவரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். திரும்பமாக நாங்கள் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியிலே இன்னும் 40 நிமிடத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளே முதல் முதலாக இந்த ஜெப வழியில் இணைந்த சகோதரன் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைந்தார்கள். கதர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரடி ஒலிபரப்பிலே ஊழியர் பாஸ்தகோம் இலோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்கான ஜபங்களை சகோதரி ஜனத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்கினார். இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வழியிலே வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டு ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரகரத்திலே ஒப்புவிப்போம்.
5: கத்தர்வாராக.
4: ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இருப்பது நாளுக்கான வேதாகம வாசிப்பு. வேதாகமும் வாசிப்பு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன், ஆமேன்.

ஒன்று நாளாகமும் 16 அதிகாரம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். ஏஎல், செமிரமோத், எஹியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோ, ஏஎல் என்பவர்கள் தம்பூரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோவின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் எந்தெந்தைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணு